காலுரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானுரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள். காணுரு விழியார் மாதவர் மொழியார் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி